0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஹலோ கிளாஸ்.

0: மர்ம பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமரம பாச்சு
0: பிமரம பாச்சு
2: இவான்லாம் யூபிரோ டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.